ஆறு வரைஞ்சு சசிமாக்கை அர்பகலாடு தாவு ஊ அருமி அர்ப்பு அல்லாமே குஞ்சுலாக்கோயே தோலு பந்தோபை காரிய கவுசத்தோங்கோப்பா தோலி தோப்பை நோய் தோலா தோல்